சதுர்தானி தானி தொந்தானி தாழ்த்தம் திருநா சதுர்தானி தானி தொந்தானி தாழ்த்தம் திருநா சதுர்தானி தானி தொந்தானி தாழ்த்தம் திருநா தோம் திருநா தோம் திருநா தோம் திருநா தோம் திருநா திருநா திருநா திருநா சதுர்தானி தானி தாழ்த்தம் திருநா தாகிருதி தர முதலீட்டாங்க தாகிருதி.